ஆகாஷவாணி 90 இயர்ஸ் நாட் அவுட் நாட் அவுட் நாட் அவுட் ஆகாஷவாணி விஜயவாடா கிருஷ்ணம்ம சாட்சிகா ஸ்டில் பேட்டிங் ஃபார் யூ ஃபர் எவர்.